0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ கை ஆர் ரேடியோ கே கேன் ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ.